ஆற்றில் அன்புதீர்த்தி Hallelujah, Alam Haji, Muslim Haji, Alam Haji, Matajam Bujo.

சரிடா, என் மகள் கீழே பொங்கலை விளையாட. நிம்பகலி தண்ணி பொங்கல் எடுஞ்சார இசங்க முடிமே. hay hunde ɗum hodoraka ɗo sinno tawi wona gueɗal holi ngal henne ko yowel ɗo kelefanɗal yettima ja somi hori ɗo ɓe miijo halijo to guey yaya bonnani mbolo biraɗo bonnani.